ஜம் தக ஜம் தக நம் தக ரம் தத்து தங்கிரு தக்கிரு தத்த ஜம் தக ஜம் தக நம் தக ரம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தரி சதல தஜனு சதலு தத்தினி சதினி சத்தனு சரித சரித சனத சனுத.